திருத்தரகிற ஜிம் ஜிம் ஜிம் தா திகனக்க ஜிம்மக்கு திட்டக்க ஜிம்மக்கு திட்டக்க தா கிட்ட தா கிட்ட தா கிட்ட ஜிம்மக்கு திட்டக்க தா தா.